தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு ததல தஜ்ஜமி ததிமி தஜ்ஜனு தட்ட தரித